0: FM 93.5 93.7 Lakhanda Radio ITN
1: Good morning, உதயநாமியாய் வினாடி 5 දැන්.

0: ஒரு அம்ரிதா சித் சுவந்தின் பிரிவா
1: கிருஷி கஷேத்திரයට நவ பணக் ලබා දෙමින් கசாகல பிளான்டேஷன் மகின் ஆரம்ப ඇති பிரதான வியாபாரத்தை අතර ඔබට සමීප கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இதா அடு மிலகன நேரத்தே ඔබේ பசு மீட சகனයක්ද மசகட ரூபாய் 25000ක් දක්වා මිලති ගැනීම සඳහා ණය සහනයක්ද හඳුන්වා දුන් එකම சூப்பர் மார்க்கெட் ஜாலியයි
2: වසක් පුරා ජාතියක් විශ්වාසය තිබූ ලොතරැයි නොවේ කිරුළ මහජන සම්පත දැන් සතියේ දින හතේම මහජන සම්පත රටටම සම්පත
3: ආව් නියමයිනේ